0: ஆனால் லிகாய் வினாடி ஹத்தலி ஹாய்
1: ஃப்ரம் டார் எல் கே
2: தியுல பிட்டியட்ட கமுரு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk

0: வேகஸ் நிவன ரித்மய www.liveifm.lk.
1: Dan bila awak sama-sama pahai
2: Live FM.

0: எல்லாவையும் பாந்திருந்தேக்காய்
1: live.fm.lk
0: நேட்டவேன சிந்து அகனாத்தரே ஹித்த சென்ன சென்ன சிந்து அகன்னத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட்டகடகியின் கலாசிக் ரேடியோ சிலக்கரான் கலாசிக் ரேடியோ திசாவன ரெந்துனு ஹதவதே ச்பர்ஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM யன ஏப் ஹரஹா வகேம தவாத் வெப்படவி கணனாவக்கோசே ஷ்ரவனே கலைக்கி